0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கோட்டுக்கூடா.
1: கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி தொட தொட

My Radio 90FM கேட்டறிஞ்ச கூட்டுகூடா. My Radio 90FM கேட்டறிஞ்ச கூட்டுகூடா.